0: யாராவது சொல்லடா.
1: ஓ, எப்பவுமே இதே பேச்சு. மாமி, இங்க யாரும் வரலே, ஒராள் வந்துருச்சு. ஆனா அது அனந்தப்பனா இல்லே?
0: ஆமா ஆமா, சரிடா. ஆண்டவா முருகா,
1: நான் பாலசுப்ரமணியம். இங்க எல்லாம் சுப்பு என்று கூப்பிடுவாரு. மாமியோட ரிலேட்டிவ் நேபரும் நான் தான். ஆ, இனி சொல்லு, யார் நீ? உன் பேர் என்ன? ஊரெங்கே? எப்படா நீ உள்ள வந்தே?
0: அனந்தா கண்ணா, ஒன்னு சொல்லட்டுமா?
2: சொல்லு பாட்டி.
0: முன்பு சொன்னது தானே, ஆனாலும் ஒரு வாட்டி கூடி, தாயில்லாது வளர்ந்த பொண்ணு என் லாச்சி, உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த விஷயத்திலே நிஜமான சம்மதம் தானே? சொல்லடா கண்ணா.
2: என்ன பாட்டி, இந்த மாதிரி பேச்செல்லாம் வேணா? அப்படி ஒன்னும் சொல்லக்கூடாது. ஒன்னு மட்டும் தான் சொல்றது, லக்ஷ்மி என் பொண்ணுதா, போதுமா?
0: போடா, போதும், அது போதும், அது மட்டும் தான் போதும்.
3: நவதியுடைய நிறவிலெத்திய ஆகாஷவாணி ശ്രോതാക്കൾക്ക് സമ്മാനിക്കുന്ന നവ്യോപഹാരം, സേതുലക്ഷ്മി കാത്തിരുന്ന രഥോത്സവം.
4: സേതുലക്ഷ്മി കാത്തിരുന്ന രഥോത്സവം.